அப்படிப்பன் சத்குருக்கன பாயோபன் சத்குருக்கன பாயா சத்குரு சாபரக்யோன் கற்பகட்டாக்ஷுனாய ਸਤਿਗੁਰ ਮਿਲਿਆ ਸਦੋ ਮੁਕਤ ਜਨ ਵਿੱਚੋਂ ਮੋਹ ਚੁਕਾਇਆ ਉੱਤਮ ਵਿਚਾਰ ਹੈ ਜਿਨ ਸੱਚੇ ਸਿਉ ਚਿਤ ਲਾਇਆ ਜਗ ਜੀਵਨ ਦਾਤਾ ਪਾਇਆ ਜਗ